0: கியூவா தப்பி கியூவா தந்த ஹயா இபான் கருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு பண்ணி திருனு பெயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: ரோம கருகாயி

டிகிரி வேணிக்கு அம்புலனவே உம்மா அரகணேவில்லாதீன் இந்த ரகம் தேவரகன ஜானு மெதிரியட்டேவில் ஜானுட மெதிரிய பாரதியில அன்னதமாய் ஹதன் அந்த சிக்குர் அத சத்துட்டிங்க அனதவஸ் அபியாய தம்ப வேண்டிய நெத்தம் தேதுனு மாவத்திங் லபன சந்துதாவுதே தஹாயட் ஈட கலையும் அப்படி ஹம்பவேமு மே இருத தவால் துலாட நெத்தம் ஹெலோ ஹெலோ சத்யாந்தே மேபெத்தர கால் கரபு வாட்ஸ்அப் மெசேஜஸ் சேவபு ஈட்ட பஸ் ஃபேஸ்புக் போஸ்ட் எகட கமெண்ட் கரபு ஹெமோட்டம ஸ்தூதி கேகால் இன்ன குமாரி அக்க தப்பிட்ட மெசேஜ் எக்கக் தாலதினோ யாவத் எகது கரகன அன்ன தமை ஹதன் அகுரேன் நகுர தரங்க வாட்டியே மே சத்திய முதல் தேக்க தினாகத்தே கவுத கேலா சந்தட மங் ஹோயாகன இன்ன ஹெமோட்டம ஸ்தூதி இங்கே நாங் மம ஜனி.

நெட் எஃப்எம் டிஜே நைட் ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் ஷோ மூலிகா தியரே அவசன் தின கீப்பர் மேசிகுராதா மூணட்ட மூணு தரங்க வதின்னே பதுல்ல டிஸ்ட்ரிக்கய டிஜே டிசி புத்தலம டிஸ்ட்ரிக்கய வேவ் என்டர்டெயின்மெண்ட் ஒபே மனாபேன் ஒப கேமதிம டிஸ்ட்ரிக்க ஜாயக்ரஹணே கரவன்ன சூதான் மின் சிட்டின்ன ජයග්‍රාහකයන් අතර විජයග්‍රාහකයන් කිරුළු පළඳින දෙවන තරඟ වටය ළඟදීම ළඟදී